0: உறாபாபன் எல்லாம் ஒன்னும் இல்லையா நோட நான் வாங்க போய் வாத்துமா மேன் அழப்பேன் எல்லாருக்கும் டாத்தா இக்கா பாத்திர மிரிச்சினா அக்கன்யத்தா அமத்தில்லா அக்க ஏங்கிற ஏன் நான் புள்ளுவா அங்க பாப்பு நாமா நொக்கர் கொய்ச்சும் நாமா எமிப்பி நானா அக்கா பாத்திர நான் மேன் அழப்பா நீங்க தீவங்கா அவக்க நுங்கானே இறங்க கியங் புனா நுங்குலாங்க டாக்டர் அவக்க ஹெல்த் ஒர்க்கா காப்பாத்திர நேத்து மிரிச்சினா அக்கன்யத்த கோவிட் அவக்க RSV அதுவாப்பா நமக்கு நம்மா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கேம்
1: Station sponsor.
2: But I live with the moments that I cannot undo. If I can't.
3: Hi, I'm MK and I'm from Darwin and you're listening to Tivo Radio.
4: Hi, my name